பொண்ணுங்கிட்டே எங்கள் அண்டன் நம்ம சுட்ட வாஸ்தி அஸ்தூட்டோ நம்ம சித்தோங்கடாங்க ஏ சுக்ஷமா.